0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்

எமது அன்பார்ந்த ஆரம்ப்ரி வானொலியின் இருக்கர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் காலை வணக்கம்.

0: செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றேன். இப்பொழுது முதல் தொடர்ந்து 8 மணி வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முதலாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்.
2: தேனிசை அரங்கம்.
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை

பாடல்களின் வரிசையில் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய திருப்புகழ் பழம் பாடலுக்கு குரல் கொடுக்கின்றவர் காலச்சென்ற இசைவாணி வாணி ஜெயராம் அவர்கள். நீங்கள் தெரியும்படி திருப்புகழ்

இதுவரை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு. தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி திருவள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அறத்துப்பால் அதிகாரம் ஒப்புற வரிதல் டியூட்டி டு சொசைட்டி மருண்டாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தங்கை யான் கண் படு பொருள் பிறருக்கு உடவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவினதம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும் என்பதே இதன் பொருளாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு. That is, if wealth be in the possession of a man who has the great excellence of benevolence, it is like a tree which has a medicine, which is a medicinal cure for disease.

0: உங்கள் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
3: The best songs on the radio. This is my only favorite station.
4: RM3 Manoranjan Radio.

செவ்வாய்க்கிழமைக்கு மே மாதம் 12 தேதி நம் சித்திரை மாதத்தின் 29 நாள். மலர் போல மென்மையான மனமும் பனி போல தூய்மையான மனமும் வேர் போல ஆழமான அன்பும் கொண்ட இனிமையான இதயங்களுக்கு உங்கள் இன்றைய நாளில் அதாவது பாசமுடன் மகிழ்வான திட்டிக்கும் செவ்வாய்க்கிழமை இன்னும் ஒரு முறை எமது காலை வணக்கம். துள்ளி வரும் அடுத்த தேனிசை பாடலை கேளுங்கள். போட்டோகிராஃப் படத்து பாடலாகும். ஒவ்வொரு பூக்களுமே கொள்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே என்ற வாழ்வை ஒரு போராட்டமாக எடுத்து கூறி தொடங்கும் இப்பாடல் வரிகள் படிப்படியாக மனித வாழ்வின் இயல்புகளையும் நிலைமைகளையும் அமைந்துள்ளன.

பெருமை பெருமை கூறிய பாடலை கேட்டீர்கள். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சை போல சுவாசிப்போம் என்று எதிர்கால நம்மைக்காக முயற்சி செய்யும்படி அறிவிக்கும் பாடல் வரிகள். உழைக்க தயாராக இருப்பவர்களுக்கு உலகம் முழுவதும் வாய்ப்பு கொட்டி இருக்கிறது. அடுத்தவரும் பாடலை நேரின் விருப்பப்படி அளிக்கின்றோம். நிக்கோலே ஊரை சேர்ந்த அம்மா தேவி அப்பசாமி கலவந்தர் மாமகன் சாம்பசிவம் மகள் மருமகள் ஜெனா மகள் கேசவல்லி மருமகன் தினன் பிள்ளை குடும்பத்தார் அப்பசாமி குடும்பத்தார் மருடே குடும்பத்தார் கோவிந்தன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் மேலும் வக்வா ஊரிலிருந்து அன்புலாமா வினுதா ஐயாவு மூக்காவிலிருந்து நீலாம் அமாசை கலவன் கோவிந்தன் மகள் அருவி பேட்டி நேசி மற்றும் அமாசை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் பிஜி தோம்போவிலிருந்து அம்மா உமா கங்காது மற்றும் பழனி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் கவியா ஜோம்பாவிலிருந்து அம்மா மனோன் பெருமாள் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் உங்களுக்காக பாடல் ஒக்குலேவிலிருந்து அக்கா வனிதா ராமன் கணவன் காசன் மகள்மார்கள் நிதி மோகினி யுதி குயில் பேரன் வேத் பேத்தி அவா மருமகன்மார் வினோத் செந்தியன் செந்திரன் மற்றும் ராமன் குடும்பத்தார் அன்புள்ள அம்மா அமிர்தவழி பொன்னன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் இந்த பாடல் சிநேகிதியே.

விரும்பி கேட்போர் நகவேன் பக்வாவில் இருந்து அதிச்சிமி கணவன் சண்முகம் மேவின் விலாஷா மற்றும் ராமசுபு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் அலுவயம் வக்வா உள்ளிருந்து திருமுகம் மனைவி விமலா மகள்மார் பூமணி அரசி மருமகன் சந்தி மற்றும் அக்கா விமலா

நாம் முழு முயற்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கின்ற நேரமே உண்மையில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையாகும். கண்ணே கலைமானே தனிமையில் என பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரல்.

ஒருவரால் ஆழமாக நேசிக்கப்படுவது உங்களுக்கு பலத்தை தருகிறது. அதே சமயம் ஒருவரை ஆழமாக நேசிப்பது உங்களுக்கு தைரியத்தை தருகிறது. ஆம், உங்கள் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய ஆரம்பம் என்பது ஒரு அனுபவ மொழி. So make the most of your day today. இதுவரும் இந்த பாடல் மரியான் படத்து பாடல். இன்னும் கொஞ்சம் நேரம்

அவருக்கு உடல் நலம் குறிப்பு. தினமும் நாம் உண்ணும் உணவில் ஏதோ ஒரு விதத்தில் கட்டமெளியே சேர்த்து வந்தால் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். ஜீரணத்திற்கு ஒரு துணையாகவும் அஜீரணம் வாயு மற்றும் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளை நீக்கி வளர்ச்சி மாற்றத்தை மேம்படுத்துகிறது. இதில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன.

தொடர்கிறது சரியாக 8 மணி வரை. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மே மாதம் 12 தேதி பிறந்த நாள். வாழ்த்துக்கள்.

அடுத்து வரும் பாடலை, அதாவது உங்கள் வாழ்த்து பாடலை, இன்றைக்கு மெல்போர்ன் ஆஸ்திரேலியா வெளிநாட்டில் வசித்து வரும் சையனா சுண்டோம் பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா ராஜேஷ். ஜெனா சுந்தோம் பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் சந்தி, மகன் தனன், மகள் சையனா. இதனை முடித்து பிளாக் ஊரிலிருந்து அம்மா ராஜேஷ், அப்பா நாதன், பிமது மற்றும் சுந்தோம் குடும்பத்தார், பிமது குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். அடுத்து வரும் பாடலை திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு கொங்கவால் ஊரில் வசிக்கும் கிருஷ்ணன், வாணி, ஜொகன் அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு மகன் அயன், மகள் அனன்யா, மாமியார் சவித்ரி, அஷ்லே, சிவானி, அனா, ஷிகா, கசன், கணேஷா, பரமா, கோவிந்தன் குடும்பத்தார், பிமது குடும்பத்தார், சுகன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை சரோஜா, சலினி, வலைதோ, வதி, நிம்லா, செல்வி, ஸ்மிதா, சத்யா, நிலா, கிறிஸ்தன் குடும்பத்தார், முத்துசாமி குடும்பத்தார், கங்காடு குடும்பத்தார் மற்றும் லெஸ்கலி மாரியம்மன் கோவில் சங்கத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் பாடல். நம் நாவில் முதலில் உடித்த அன்புக்கான மந்திர சொல் அம்மா, இதோ உங்களுக்காக நாம் வழங்கும். இந்த பாடல் மற்றும் எல்லா அன்பு தாய்மார்களுக்கும் நாம் வழங்கும் அருமையான ஒரு பாடல் ஸ்வேதா மோகன்

தான் ஓர் உயிரை தாங்கி வெளிப்படுத்தக்கூடிய ஆதார ஸ்ருதி. தாயை வணங்கி மகிழ வைக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ வேண்டுவோ அதெல்லாம் செய்யலாம். அதுவே தாய்க்கு பெருமை.

தன்னையே போற்றும் அருமை பெருமை கூறும் பாடல் சிறப்பாக இந்த பாடலை அம்மா மனோன் பெருமாள் பேரன் சோமசேகரன் சோழன் பேட்டி செந்தாமரை மகன் சஞ்சீவன் ஜேசன் மருமகள் செந்தி கெசிலா மற்றும் எல்லா சகோதரி சகோதரர்மார் வசந்தா ரூபி மற்றும் தமிழ் அவையார் சங்கத்தார்கள் சங்கத்தின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் பாடல் நீங்கள் தெரியும்படி தளபதி விஜய் விஜய் சந்திரசேகர் இயப்பெயர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராகவும் தற்போதைய அரசியல் தலைவராகவும் அறியப்படுவர் இவ்வாண்டில் அதாவது 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ் வெற்றி கழகம் டிவிகே கட்சியின் மூலம் அரசியல் காட்டில் இறங்கி வெற்றி பெற்றுள்ளார் மாண்புமிகு சந்திரசேகர் விஜய் அவர்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு எமது பாராட்டுக்கள்

இறுதிக்கு இறுதிக்கு வருகின்றோம். இறுதியாக வரும் பாடல் குட்டி ஸ்டோரி. தளபதி விஜய் நடித்த படம், மாஸ்டர் படம், திரைப்படம். லெட் மீ சிங் குட்டி ஸ்டோரி. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, லிசன் டு மீ, ஆல்வேஸ் பி ஹாப்பி, நோ டென்ஷன்.

நேரம் ஆகிவிட்டது. அதாவது நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு எமது அடுத்த ஒளிபரப்பில் மறுபடியும் சந்திப்பேன். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுந்தவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜே அரசி. நன்றி, வணக்கம். Wishing you all a day, a wonderful day ahead. Stay safe, take care. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் வர்ஷா அவர்கள் வழங்கும் தெலுங்கு மொழி தொழில் ராகாலு என்னும் நிகழ்ச்சி இடம் பெறும். நன்றி, வணக்கம். Keep always smiling and wishing you all the best.